இருள பாரங்க இருள பாரங்க இருள பாரங்க இருள பாரங்க இருள பாரங்க இருள பாரங்க இருள பாரங்க இருள பாரங்க இருள பாரங்க இருள பாரங்க இருள பாரங்க இருள பாரங்க இருள பாரங்க இருள பாரங்க இருள பாரங்க இருள பாரங்க இருள பாரங்க இருள பாரங்க இருள பாரங்க இருள பாரங்க இருள பாரங்க இருள பாரங்க இருள பாரங்க இருள பாரங்க இருள பாரங்க இருள பாரங்க இருள பாரங்க இருள பாரங்க இருள பாரங்க இருள பாரங்க இருள பாரங்க இருள பாரங்க இருள பாரங்க இருள பாரங்க இருள பாரங்க இருள பாரங்க இருள பாரங்க இருள பாரங்க இருள பாரங்க இருள பாரங்க இருள பாரங்க இருள பாரங்க